வணக்கம், நமஸ்கார, குட் ஆஃப்டர்நூன், பிக் வெல்கம் டு இந்தியா டுடே ஷோ சவுத். ஐம் நாகார்ஜுன் துவாரகநாத், வே வி கெட் யூ ஆல் தி சவுத் ரிலேட்டட் நியூஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் 30 to 40 minutes. அண்ட் ஜாயினிங் மீ டுடே ஆல்சோ ஆர் மை டீம் ஆஃப் கொலீக்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. பிரமோத் மாதவ் அனகா கேஷவ் ஃப்ரம் சென்னை, சகாய் ராஜ் ஃப்ரம் பெங்களூரு இன் கர்நாடகா, அப்துல் பஷீர் இன் ஃப்ரம் ஹைதராபாத், சிபி மோல் ஃப்ரம் திரிவேந்திரம், ஹூ வில் பி கெட்டிங் இஸ் ஆல் தி சவுத் ரிலேட்டட் நியூஸ் இன் தி நெக்ஸ்ட் 30 minutes. அண்ட் வி ஹேவ் a packed day today with assembly session in Tamil Nadu and in Karnataka MLC elections and the comment over RSS by Priyanka Kharge and our BJP MP. It's now boiled into a big controversy as well and lot more from Kerala as well as Telangana. Let's kickstart the bulletin with news coming in from Tamil Nadu and Pramod Madhav will take it from here.